அதே சர சர ஜனாப் அடேர்தா சமோவி டேலண்டட் யங் எனர்ஜெடிக் லெக்சரர் ஹேனா ஃபேதா ப்ரோக்ராம் ஓரி யோ துனியா மனனா ஹேனா தேங்க் யூ சோ மச் தி ப்ரோக்ராம் தோரி இது அடேர் ஜாத த கம்ப்யூட்டர் மாந்த எக்ஸ்பர்ட் தா போயதா ஓ ஸ்டூடண்ட்ஸ் அடேர் ஜாத் முத்மைனி நோ ஷுக்ரியா தாக்கு தேங்க் யூ சோ வெரி வெரி மச் யோ துனியா மனனா ஹா தேங்க் யூ